0: ஏய் கவுக்கு வல்ல சாம்பே
1: இங்கே பத்து ஜுன்னோ அன்னைக்க உள்ளோ வையறிக்கணும் அல்ல இறமே மாக்கு பொடிசிக்கி நீ சொன்ன மல்லாக்கு சொன்னி.